0: Center 94 North South 95.6 East West 98.2. You are listening to RM3 Radio.
1: தேனிசை அரங்கம்
2: தேனிசை அரங்கம்
1: காலைதோறும்
2: 7 முதல் 8 வரை
1: எஃப்எம் தாளம் வானொலி
2: உங்கள் எஃப்எம் தாளம் வானொலியில் தேனிசை அரங்கம் கலைவாணியோடு

அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வெள்ளிக்கிழமை காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் நம்முடைய இந்த அழகான காலை பொழுதில் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நாள் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்ததாக அமையட்டும். வாருங்கள், இசையுடன் இனிய உரையாடல்களுடன் இந்த வெள்ளிக்கிழமையை சிறப்பாக தொடங்குவோம். நம்முடைய இன்றைய தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை நீங்கள் 8 மணி வரை என்னோடு கேட்கலாம். மணி சரியாக 7 ஆகிறது. இன்று வெள்ளிக்கிழமை, ஜூன் மாதம் 19ஆம் தேதி. இதோ அம்மனை போற்றும் ஒரு துடி பாடல். குரல் தருபவர் நம்முடைய உள்ளூர் கலைஞர் காலம் சென்ற அம்மா சரஸ்வதி தந்தன் குரலில் நீங்கள் உலகத்து நாயகியே என்னும் பாடலை கேட்கலாம். இந்த பாடலின் இயற்றியவர் நம்முடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள்.

அடுத்த பாடலை நீங்கள் அம்மனை போற்றும் இன்னொரு பாடலை நீங்கள் கேட்கலாம். நம்முடைய உள்ளூர் கலைஞர்கள் குரலில்தான், வனி மற்றும் அமைந்தி யகப்பன் குரலில் இந்த பாடலை நாங்கள் சிறப்பாக காங்காரோ சான் டு ஃபிளக்கிலிருந்து ஐயா சிவன் செலன் மற்றும் ரிஷ்மா சான் டு ஃபிளக்கிலிருந்து ஐயா தேவன் அம்மா சுவிதா மற்றும் வேதா வெண்ணிலா ஞானம் ஞானவன் யுவின் பூஜா அம்மா பாக்யம் உங்களுக்காக இதோ அடுத்த பாடலை அன்புடன் தருகின்றோம். வாணி மற்றும் அமைந்தி உங்களுக்காகவும் இந்த பாடலை அளித்திருக்கின்றோம்.

சந்தன மல்லி பாடலை நீங்கள் அமைந்தி மற்றும் வாணி குரலில் கேட்டீர்கள். மணி சரியாக 7:12 ஆகிறது. வெள்ளிக்கிழமை ஜூன் மாதம் 19 இன்று உங்களுக்காக புத்தம் புது காலை என்னும் இந்த காலையை வரவேற்பதற்கு இந்த பாடலை உங்களுக்காக அன்புடன் அளித்திருக்கின்றோம். நீங்கள் எந்த ஒரு பாடலை கேட்க விரும்பினால், பிறந்த நாள் திருமண நிறைவு நாள் வாழ்த்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு 4020 8070 4028070 இந்த தொலைபேசியின் மூலமாக நீங்கள் அழைத்து உங்களுடைய விருப்பமான பாடலை கேட்கலாம்.

வள்ளுவருடைய 1330 குரட்பாக்களுள் ஒரு குரட்பா, தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். அதாவது விதி அல்லது சூழ்நிலை உதவாவிட்டாலும் ஒருவர் மனமுன் வந்து உழைத்தால்

அந்த உழைப்புக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். அன்பு மக்களே, வாழ்க்கையில் வெற்றிக்கு அதிர்ஷ்டம் மட்டுமல்ல, விடாமுயற்சியும் கடின உழைப்பும் அவசியம் என்பதை திருவள்ளுவர் இவ்வாறு கூறுகின்றார். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். ஆகையால் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். உங்கள் உழைப்பு ஒரு நாள் நிச்சயம் பலன் தரும். அடுத்த பாடல் இளையராஜா இசையமைத்த கண்ணை கலைமானே என்னும் பாடலை நாங்கள் சிறப்பாக மாமே அருளன் அத்தை எழிலி தேனருவே பாதினி மற்றும் அமாய கமலா தேவி உங்களுக்காக அளித்து இருக்கின்றோம். இதோ கண்ணே கலைமானே.

அன்பு மக்களே, வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைப்பதல்ல. தினமும் எடுக்கும் சிறிய முயற்சிகள், விடாமுயற்சி மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவையே பெரிய சாதனைகளுக்கான அடித்தளம். இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு சிறிய முன்னேற்றம் கூட நாளை உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும். எனவே கனவு காணுங்கள், உழையுங்கள், நம்பிக்கையுடன்.

இந்த உலகத்தில் பல்வேறு மொழிகள் இருக்கின்றன. பல மொழிகளில் நாங்கள் பேசியிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய தமிழை கற்க வேண்டிய முக்கிய காரணங்கள் என்ன என்று கேட்கலாமா? நமது அடையாளத்தை பாதுகாக்க மொழி என்பது ஓர் இனத்தின் உயிர். தமிழை கற்பது நமது வேர்களை அறிந்து மதிப்பதற்கு உதவுகிறது.

செழுமையான இலக்கியத்தை அறிவதற்கு, அதாவது திருக்குறள் போன்ற உலக புகழ்பெற்ற நூல்கள் வாழ்க்கை நெறி, மனித நேயம் மற்றும் ஞானத்தை கற்பிக்கின்றன. இந்த டிஜிட்டல் உலகத்தில் தமிழின் வளர்ச்சி என்ன என்று பார்க்கும் பொழுது, இணையம், செயற்கை நுண்ணறிவு, சமூக ஊடகங்கள் போன்ற துறைகளில் தமிழ் வேகமாக வளர்ந்து வருகிறது. எதிர்கால தொழில்நுட்ப உலகிலும் தமிழுக்கு முக்கிய இடம் உள்ளது. நம்முடைய தாய் மொழியில் கற்றல் ஆழமான சிந்தனைக்கும் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கும் உதவுகிறது. நாம் தமிழை கற்றால் மட்டுமே அதன் அழகை பாரம்பரியத்தையும் அடுத்த தலைமுறைக்கு வழங்கலாம். இந்த நூற்றாண்டு தொழில்நுட்பத்தின் நூற்றாண்டாக இருக்கலாம், ஆனால் நமது மொழியையும் பண்பாட்டையும் காக்கும் நூற்றாண்டாகவும் இருக்க வேண்டும். தமிழ் கற்போம், தமிழில் சிந்திப்போம், தமிழ் பெருமையை உலகறிய செய்வோம்.

அன்பு மக்களே, இன்று வெள்ளிக்கிழமை ஜூன் மாதம் 19ஆம் தேதி, மணி சரியாக 7:35 ஆகிறது. இது உங்களுடைய தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இன்று பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும், திருமண நிறைவு நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும் என் சார்பிலும் நிலையத்தார் சார்பிலும் வாழ்த்துக்கள் பல. ரிவியா ஜாம்பாவூரைச் சேர்ந்த மாமனுன் தமது பேரன் பேட்டிமார்களுக்காகவும், சோமசேகரன், சோழன், செந்தாமரை, அருள்மதி, துரைவன், வெண்ணிலவன், சஞ்சீவன், ஜெசன், சந்தி, கெசிலா, இனிமை, இனியன், கார்த்திகா, செழியன், மங்கையர்க்கரசி, அருள்வாமி, செல்வினா, மெல்வினா, அனைத்து குடும்பத்தார்களுக்கு பாடலை கேட்டிருக்கின்றார் பஞ்சரத்னம். பாட்டி, தங்கச்சி, சுப்பம்மா மற்றும் பெருமாள் குடும்பத்துக்கு அளித்து இருக்கின்றோம். லக்லிமான்ஸ் ரிவியா ஜுகாம்பாவிலிருந்து பாட்டி நாயகி இயா சோமி தமது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றார். வாழ்த்துகின்றவர்கள் மகன்மார்கள் வினேசன் மற்றும் குவிலன், மருமகள்மார்கள் பிரியா மற்றும் கலை, பேரன் பேட்டிமார்கள் நங்கை, புவாலன், பரணி, கைரவி.

எஸ்பி, திருதுடுசிலிருந்து நாராயணசாமி குடும்பம், சாப்பியாலிருந்து ஆறுமுகம் குடும்பம் மற்றும் லக்லி மாஸ்கவியா ஜுகாம்பாவிலிருந்து இயாசோமி குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள் பல. புதுதோயிலிருந்து குழலி முருகன் தமது பிறந்த நாளை இன்று கொண்டாடி இருக்கின்றார். வாழ்த்துகின்றவர்கள் அம்மா நிவிஷா, அம்மாய் மல்லிகை நல்லன், கதவி மற்றும் கிதாரன், அனைத்து முருகன் மற்றும் நல்லன் குடும்பத்திலிருந்து வாழ்த்துக்கள். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் குழலி. வக்வாலிலிருந்து ஈசன் லட்சமா தமது பிறந்த நாளை முனிதப்பா பார்மேஸ், அம்மா பமிலா, ஊர்வஷி, மாம் ஜெய், செல்வி, கிரிஷ், மனிஷா, கேதன், அப்பாய் பேபி, தாத்தாவேல், அனைத்து லட்சமா குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள் பல. மேலும் இதே பாடலை நாங்கள் சாம்பிளிலிருந்து சிலைவன் முச்சியா தமது பிறந்த நாளை முனித்து, அம்மா சாரதா, பா செல்வன், அரசி, கெசவன், பூஜா, அம்மா பாபா, அக்கா வதி, குமாரன், மாலினி, அம்பாள் மற்றும் தேவன் ராசன், அம்மா வினுதா இயாவு மற்றும் கப்பன் ராசன் தன்ராயன் இயாவு குடும்பத்திலிருந்து வாழ்த்துக்கள் பல. இதே பாடலை நாங்கள் குமாரன், புவா, நிலன், சங்கரி, ககன், அமைதி, பிரபாகரன் மற்றும் காபெல்லிருந்து அம்மா அம்பா செத்தி உங்களுக்காக அளிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். லக்லேமாஸ் ரிவியா ஜுகாம்பாவிலிருந்து இன்று ஜேசன் சின்னபு தமது திருமண நாளை கொண்டாட போவார். அதனை முன்னிட்டு ஜெசன், ஈஸ்வரி, அம்மா சரோஜ், அப்பா தங்காவேல், அக்கா வனிசா, தன் ராஜேஷ், கார்த்திக், வாஷினி, அனைத்து சின்னபு குடும்பத்துக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். லமிச்சலிலிருந்து அடுத்த பாடலில் நாங்கள் சிறப்பாக அருமை மம்பத்தா மசிகோன், பாலன், பிரிசிலா, குமிலா, அனை பரவிதன், அனி வினா, தனிஷா, தாத்தா ரித்னோ திருவங்கடம், அக்கா சங்கீரா, கமையா, கவனிதா, பாயன், கருணா, கெந்திஷ், பிரேரணா, எவா, ரிஷ்வோன்லிருந்து அத்தை சீதா மற்றும் அமே ராஜு ஜகம்பரம், வாக்வாலிலிருந்து தனுஷா, அக்ஷய், தாலினா, லமோகிலிருந்து சுஷிலா, சீனிவாசன், மாமே தேவன், அத்தை தேவி, பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த மாலா, விலோஷா மற்றும் திருமதி. அடுத்த பாடல் உங்களுக்காக. அடுத்த பாடலை புலகோஷ் சாந்துஃபிளக்கிலிருந்து பேரன் அதிசயன் இனியன் வீரப்பன் தமது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றார். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் குட்டிப்பாப்பா அதிசயன் இனியன். வாழ்த்துகின்றவர்கள் அம்மா ஷமிலா, பையுவன், அப்பாய் சிகா, தே இவாஷினி, அம்மாய் ரூபி, தாத்தா நேசன், மாமே செந்தில், அத்தை ஜெசி, பாட்டி பாக்கியம், பிமது முதலி குடும்பத்திலிருந்து வாழ்த்துக்கள் பல. இதே பாடலை சரோஜினி, கமினி, ராஜா, பத்மினி, குப்பன், உசுல், கோயந்தன், நாயகி, நாயுடு, அப்பாடு மற்றும் ரேசன், ஜெய்வன், முனிசாமி உங்களுக்காக இதோ அடுத்த பாடலை அளித்து இருக்கின்றோம்.

வானொலி பெரு ரசிகர்களே, நம்முடைய இன்றைய தமிழ் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெற உள்ளது. நம் நிகழ்ச்சியை கேட்குமாறு மனமார்ந்த நன்றி. அடுத்த வாரம் இதே நேரத்தில் இதே அலைவரிசையில் உங்களை மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.